0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியம் சுங்கிரே வேர் குவாரோ
0: பியம் சுங்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யூ பீடுடா ரோகா காமு பெனே
1: இடிவினோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மே பாச்சு
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: ஆர் மே பாச்சு
1: இடிவினோ ஆர் ரேடியோ
2: The Brosy Beats Don Millions Entertainment I'm off in a connect I'm a miss boy track nigga Jay